தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தக்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித்த தகனம்